நமோ சூர் சூர்ஜி நமோ சந்திர சந்திரே நமோ ராஜராஜே நமோ நரேந்திரே நமோ அந்தகாரே நமோ தய தேஜே நமோ பிருந்தே நமோ பீஜே நமோ ராசந்தாம் சங்ஷாத ரூபே நமோ பரம தத்தங்கா தத்தங் சரூபே நமோ ஜோக ஜோகே நமோ ஜான ஜானே நமோ மந்திர மந்திரே நமோ தியான தியானே நமோ ஜோத ஜோதே நமோ ஜான ஜானே நமோ பூஜ பூஜே நமோ பா